0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS தமிழ். மொபைல், இணையம், வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் மாதம் 12 தேதி, வைகாசி திங்கள், 29 நாள், வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் செல்வி இன்பசேகரன். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான கமரேகல் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 நேரலையாகவும் இரவு 8 மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் என்னவென்று அடுத்ததாக பார்ப்போம்.
3: This is about free healthcare, but it's also about stopping a trip to a hospital. Get access to this free flu mist. Make it as easy as you can, as affordable as we can, and most importantly, protect their family as we head into a winter that is likely to be very, very challenging.
2: குளிர்காலத்தில் ஆஸ்திரேலியர்களுக்கிடையே ஃப்ளூ, கோவிட் மற்றும் RSV ஆகிய 3 முக்கிய சுவாச நோய்கள் வேகமாக பரவி வருகின்றன. இந்நோய்களின் அறிகுறிகள் ஓரளவு ஒரே மாதிரியாக இருந்தாலும் அவற்றின் தீவிரம் மற்றும் சிகிச்சை தேவைகள் மாறுபடுகின்றன. இது குறித்த செய்தியின் பின்னணி, அதோடு பெட்ரோல், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், வீட்டு வாடகை, மோட்கேஜ் மற்றும் பிற செலவுகள் அதிகரித்துள்ள நிலையில் நிதி அழுத்தத்தை சமாளிக்க உதவும் இலவச சேவைகள் பற்றிய விரிவான விவரணம், ரெட் வெல்வெட் கேக் செய்முறையை விளக்கும் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு மற்றும் இலங்கை இந்திய செய்திகளின் தொகுப்பு ஆகியவை ஒலிக்க உள்ளன. இவை ஒலிப்பதற்கு முன்னர் முதலில் செய்திகள். SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் செல்வி இன்பசேகரன். அடுத்த ஃபெடரல் தேர்தலில் லிபரல் கட்சியும் ஒன் நேஷன் கட்சியும் இணைந்து சில தொகுதிகளை இலக்காக கொண்டு செயல்படலாம் என்ற லிபரல் கட்சி முக்கிய உறுப்பினர் டோனி பாசினின் கருத்தை எதிர்க்கட்சி கூட்டணி கோலிஷன் தலைவர் ஆங்கஸ் டெய்லர் நிராகரித்துள்ளார். லிபரல் கட்சியும் போலின் ஹான்சன் தலைமையிலான ஒன் நேஷனும் வளங்களை பகிர்ந்து கொண்டு சில தொகுதிகளில் ஒருங்கிணைந்து செயல்படலாம் என்று டோனி பாசின் பரிந்துரைத்துள்ளதாக தி ஆஸ்திரேலியன் பத்திரிகையில் செய்தி வெளியானது. ஆனால் இந்த யோசனையுடன் தான் உடன்படவில்லை என்றும், கூட்டணி கட்சிகள் தங்களது சொந்த முயற்சியிலேயே தேர்தல் தொகுதிகளை வெல்ல போராடும் என்றும் அவர் கூறினார். ஈரானுடன் தான் ஒரு மிக சிறந்த சமரச ஒப்பந்தத்தை செய்து முடித்துள்ளதாகவும், இந்த வார இறுதிக்குள் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஒப்பந்தம் கையெழுத்தானதும் ஹோர்முஸ் நீரணையில் அமெரிக்க கடற்படையின் தடுப்பு நடவடிக்கை உடனடியாக நீக்கப்படும் என்றும் அவர் கூறினார். போரை முடிவுக்கு கொண்டுவரும் இந்த சமரச ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளுக்கு அமெரிக்காவுடன் ஈரான் உடன்பட்டுள்ளதாக இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. முன்மொழியப்பட்ட இந்த ஒப்பந்தத்தால் முழு மத்திய கிழக்கு பகுதியும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் டெலிகம்யூனிகேஷன் ஒம்பட்ஸ்மென், தொலைத்தொடர்பு சேவைகளுக்கான ஒம்பட்ஸ்மனிடம் அளிக்கப்படும் முறைப்பாடுகள் தொடர்ந்து 2 காலாண்டாக உயர்ந்துள்ளன. ஜனவரி முதல் மார்ச் வரை 14,000 மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. தொலைபேசி மற்றும் இணைய சேவை கோளாறுகளால் நிதி இழப்பை சந்தித்ததாகவும், ஹார்ட்ஷிப் நிதி நெருக்கடி உதவி தேவைப்படுவதாகவும் பலர் தெரிவித்துள்ளனர். மேலும் மொபைல் சேவை தொடர்பான புகார்களும் அதிகரித்துள்ளன. குறைந்த கவரேஜ், சேவை துண்டிப்பு மற்றும் இணைப்பு தாமதம் போன்றவை முக்கிய பிரச்சினைகளாக உள்ளன. 000 அவசர சேவை தொடர்பாகவும் 340 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. மொபைல் சேவை மீது மக்கள் அதிகம் சார்ந்திருப்பதால் சேவை பாதிக்கப்படும் போது ஏமாற்றமும் அதிருப்தியும் அதிகரிப்பதாக ஒம்பட்ஸ்மனின் சிந்தியா கிபர் தெரிவித்துள்ளார்.
4: I think the volumes of complaints that we continue to see and the fact that we do see mobile complaints continuing to increase says for a lot of Australians it is unacceptable now. There are obviously steps being taken more broadly by the government to look at things like the universal outdoor mobile obligation to try and plug some of these gaps and give some level of guarantee. But, you know, people are reliant on their mobile to do so many things, and when it doesn't work, they're getting pretty frustrated.
2: ஃபெடரல் அரசு திட்டமிட்டுள்ள NDIS மாற்றங்கள் மாற்றுத்திறனாளிகளை உதவியின்றி தவிக்க வைக்கும் அபாயம் இருப்பதாக மாநிலங்கள் மற்றும் பிரதேசங்களின் அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய மாற்றுத்திறனாளிகள் காப்பீட்டுத் திட்டம் நேஷனல் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் ஸ்கீம் NDIS சீர்திருத்தங்களை ஆய்வு செய்த நாடாளுமன்ற விசாரணையின் இறுதி நாளில் சமர்ப்பிக்கப்பட்ட சமர்ப்பிப்பில் அரசின் மறுசீரமைப்பு குறித்து இந்த கவலை வெளியிடப்பட்டுள்ளது. NDIS-லிருந்து நீக்கப்படும் நபர்களுக்கு அதே அளவிலான சேவைகளை வழங்க மாநிலங்களும் பிரதேசங்களும் தற்போது தயாராக இல்லை என்றும் அதற்கான எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அந்த சமர்ப்பிப்பு தெரிவிக்கிறது. நியூ சவுத் வேல்ஸ் காவல்துறையை பற்றிய ஆய்வு அறிக்கையின் கண்டறிதல்களை மாநில அரசு மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டு வருவதாகவும் காவல்துறை பண்பாட்டு மாற்றங்களை எதிர்கொள்ளும்போது தேவையான ஆதரவை வழங்கும் என்றும் நியூ சவுத் வேல்ஸ் காவல்துறை அமைச்சர் யாஷ்மின் கேட்லி தெரிவித்துள்ளார். விக்டோரிய சம வாய்ப்பு மற்றும் மனித உரிமைகள் முன்னாள் ஆணையர் கிறிஸ்டன் ஹில்டன் தலைமையில் நடத்தப்பட்ட விரிவான ஆய்வில் மாநில காவல்துறை எங்கும் பரவலாக துன்புறுத்தல், பாலியல் தொல்லை மற்றும் பாகுபாடு ஆகியவை உள்ளதாக கண்டறியப்பட்டது. இந்த ஆய்வில் பேசிய ஒவ்வொரு பெண் காவல் அதிகாரியும் தங்கள் பணிக்காலத்தில் எப்போதாவது வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாலியல் தொல்லை, தாழ்த்தி பேசுதல் மற்றும் மதிப்புழக்க செய்தல் போன்ற அனுபவங்களை சந்தித்ததாக விவரித்துள்ளனர். இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
1: SBS நம்பிக்கைக்குரிய ஊடகம்.
5: SBS பன்முக பக்க சார்பற்ற ஊடகம்.
6: SBS ஒருங்கிணைந்த பல்வேறு குரல்களின் ஒலி.
7: SBS ஒவ்வொருவருக்கும் இடம் உள்ள ஊடகம்.
8: SBS several million stories.
1: நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
2: நேர்களே, SBS தமிழ் ஒலிபரப்பை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு நேரலையாக SBS சவுத் ஏஷியன் என்னும் டிஜிட்டல் அலையிலும், திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு SBS ரேடியோ 2 வழியாகவும் நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினை தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது
9: இந்த செய்முறை. அதாவது இந்த பீட்ரூட்டை பேக் செய்து தோலுரித்து வைத்துக் கொள்கின்ற இந்த செய்முறையை நீங்கள் ஒரு நாள் முன்னதாக கூட செய்து வைத்துக் கொள்ளலாம். இதனால் நீங்கள் நேரம் நிறைய மிச்சம் பிடிப்பதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கின்றது.
2: ரெட் வெல்வெட் கேக் செய்முறையை விளக்கும் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு, அதோடு பெட்ரோல், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், வீட்டு வாடகை, மோட்கேஜ் மற்றும் பிற செலவுகள் அதிகரித்துள்ள நிலையில் நிதி அழுத்தத்தை சமாளிக்க உதவும் இலவச சேவைகள் பற்றிய விரிவான விவரணமும் ஒலிக்க உள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் முதலில், குளிர்காலத்தில் ஆஸ்திரேலியர்களுக்கிடையே ஃப்ளூ, கோவிட் மற்றும் RSV ஆகிய 3 முக்கிய சுவாச நோய்கள் வேகமாக பரவி வருகின்றன. இந்நோய்களின் அறிகுறிகள் ஓரளவு ஒரே மாதிரியாக இருந்தாலும் அவற்றின் தீவிரம் மற்றும் சிகிச்சை தேவைகள் மாறுபடுகின்றன. இது பற்றிய செய்தியின் பின்னணியை முன்வைக்கிறார் மகேஸ்வரன் பிரபாகரன்.
10: குளிர்காலம் வந்துவிட்டாலே பலருக்கும் தொண்டை வலி, மூக்கொழுகுதல், இருமல், உடல் வலி, சோர்வு போன்ற அறிகுறிகள் தோன்றுவது சாதாரணமாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த அறிகுறிகள் வெறும் சாதாரண சளி அல்லது காய்ச்சலின் அறிகுறிகள் மட்டுமல்ல, சில சமயங்களில் மிகவும் தீவிரமான சுவாச நோய்களின் அறிகுறிகளாகவும் இருக்கலாம். தற்போது ஆஸ்திரேலியாவில் அதிகமாக பரவி வரும் 3 முக்கிய சுவாச நோய்கள் இன்ஃப்ளூயன்சா அல்லது ஃப்ளூ, COVID-19 மற்றும் RSV எனப்படும் ரெஸ்பிரட்டரி சின்சிஷல் வைரஸ் ஆகும். இந்த 3 நோய்களும் ஒரே மாதிரியான அறிகுறிகளை ஏற்படுத்துவதால் பலருக்கு எந்த நோய் தாக்கியுள்ளது என்பதை உடனடியாக கண்டறிவது சிரமமாக இருக்கிறது. ஆஸ்திரேலிய சுகாதார அமைப்புகள் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி, இந்த ஆண்டில் ஏற்கனவே 1000,000+ மக்கள் இந்த 3 வைரஸ்களாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக 0-4 வயதுடைய குழந்தைகளே அதிகளவில் பாதிக்கப்பட்டு வரும் குழுவாக காணப்படுகின்றனர்.
11: Children under 5 years of age are the highest risk of severe influenza, while older children and adolescents can also have severe complications. Health Minister Ryan Park says access has been expanded following the worst flu season on record.
3: This is about free healthcare, but it's also about stopping a trip to a hospital. Get access to this free flu mist, make it as easy as you can, as affordable as we can, and most importantly, protect their family as we head into a winter that is likely to be very, very challenging.
10: கடந்த ஆண்டில் சூப்பர் கே என அழைக்கப்பட்ட H3N2 வகை இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஆஸ்திரேலியாவில் மிக வேகமாக பரவியது. வழக்கமாக குளிர்காலத்தில் மட்டுமே அதிகமாக காணப்படும் காய்ச்சல் அந்த வகை வைரஸின் காரணமாக கோடைக்காலம் வரை நீடித்தது. இதன் விளைவாக பலர் பாதிக்கப்பட்டதோடு நூற்றாண்டில் இல்லாத அளவுக்கு உயிரிழப்புகளும் பதிவாகின. குளிர்காலத்தில் மக்கள் அதிக நேரத்தை மூடப்பட்ட அறைகளுக்குள் செலவிடுவதால் வைரஸ்கள் எளிதில் பரவுகின்றன என்று நிபுணர்கள் விளக்குகின்றனர். அலுவலகங்கள், வீடுகள், பள்ளிகள் போன்ற இடங்களில் மக்கள் ஒன்றுக்கொன்று அருகில் இருப்பது பரவலை அதிகரிக்கிறது. மேலும் கோடை காலத்தில் சூரிய ஒளி பல வைரஸ்களை இயற்கையாகவே செயலிழக்கச் செய்கிறது. ஆனால் குளிர்காலத்தில் சூரிய ஒளி குறைவாக இருப்பதால் வைரஸ்கள் நீண்ட நேரம் உயிருடன் இருக்க முடிகிறது. இன்ஃப்ளூயன்சா என்பது மிகவும் வேகமாக தாக்கக்கூடிய வைரஸ் நோயாகும். பொதுவாக இன்ஃப்ளூயன்சா ஏ மற்றும் பி வகைகளே பருவகால காய்ச்சலுக்கு காரணமாகின்றன. திடீரென வரும் காய்ச்சல், நடுக்கம், கடுமையான உடல் வலி, தலைவலி, தொண்டை வலி, இருமல், மூக்கடைப்பு மற்றும் கடும் சோர்வு ஆகியவை

0: SBS South Asian.
1: Your news from here
0: and hits from home.
2: Starting a new life in Australia isn't easy.
3: A lot of companies have rejected me.
4: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've given up.
2: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
5: அதனால் கற்பிணி பெண்கள், 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் சில அபாய குழுக்களில் உள்ளவர்களுக்கு ஆர்எஸ்வி தடுப்பூசி பரிந்துரைக்கப்படுகிறது. பலர் கோவிட்-19 முடிந்துவிட்டதாக நினைத்தாலும் அது இன்னும் சமூகத்தில் பரவி வருகிறது. குறிப்பாக முதியவர்கள், கற்பிணிகள் மற்றும் நீரிழிவு இதய நோய் போன்ற நீண்டகால நோய்கள் உள்ளவர்களுக்கு கோவிட்-19 இன்னும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். மிக கடுமையான தொண்டைவலி, காய்ச்சல், உடல் சோர்வு, இருமல், தலைவலி மற்றும் தசைவலி ஆகியவை தற்போது அதிகமாக காணப்படும் அறிகுறிகள். நிபுணர்கள் கூறுவதன்படி தற்போது பரவி வரும் கோவிட்-19 வகைகள் மிகவும் கடுமையான தொண்டைவலியை ஏற்படுத்துகின்றன. மேலும் ஃப்ளூ போல திடீரென அல்லாமல் கோவிட்-19 சில நாட்கள் கழித்தே முழுமையான அறிகுறிகளை வெளிப்படுத்தக்கூடும். இந்த மூன்று நோய்களையும் அறிகுறிகளை வைத்து மட்டும் உறுதியாக வேறுபடுத்துவது சிரமம். ஃப்ளூ பொதுவாக திடீரென தொடங்கி கடுமையான உடல் வலி மற்றும் சோர்வை ஏற்படுத்தும். ஆர்எஸ்வி அதிகமாக மூக்கொழுகுதல் மற்றும் மூச்சு திணறலுடன் காணப்படும். கோவிட்-19 பல நேரங்களில் கடுமையான தொண்டை வலியுடன் மெதுவாக தொடங்கும். இருப்பினும் அறிகுறிகள் ஒத்திருக்கக்கூடியதால் மருத்துவ பரிசோதனைகளே துல்லியமான முடிவை வழங்கும். தற்போது பல மருத்துவ மையங்களில் ஒரே பரிசோதனையில் ஃப்ளூ, கோவிட்-19 மற்றும் ஆர்எஸ்வி ஆகிய மூன்றையும் கண்டறியக்கூடிய விரைவு பரிசோதனைகள் கிடைக்கின்றன. கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவின் வரலாற்றிலேயே மிக மோசமான காய்ச்சல் பருவமாக பதிவானது. 500,000 அதிகமான இன்ஃப்ளூயன்சா தொற்றுகள் உறுதிப்படுத்தப்பட்டன. இதற்கு முக்கிய காரணம் சூப்பர் கே என அழைக்கப்பட்ட வைரஸ் வகை. இந்த வைரஸ் மற்ற காய்ச்சல் வகைகளை விட அதிக ஆபத்தானதல்ல, ஆனால் மிக வேகமாக பரவியதால் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பாதிக்கப்பட்டனர். இந்த ஆண்டு கடந்த ஆண்டைப் போல மோசமாக இருக்க வாய்ப்பு குறைவு என்று சுகாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். கடந்த ஆண்டு பலர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருப்பதும் புதிய தடுப்பூசிகள் சூப்பர் கே வகைக்கு எதிராக புதுப்பிக்கப்பட்டிருப்பதும் சமூகத்தில் ஒரு அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகியிருப்பதும் அதற்கான காரணங்களாக கூறப்படுகின்றன. இருப்பினும் காய்ச்சல் பருவம் இன்னும் தொடக்க நிலையிலேயே இருப்பதால் அது எவ்வளவு தீவிரமாக இருக்கும் என்பதை துல்லியமாக கணிக்க முடியாது. நோய் அறிகுறிகள் தோன்றியவுடன் மருத்துவ ஆலோசனையை பெறுவது மிகவும் முக்கியம். ஃப்ளூக்கான வைரஸ் எதிர்ப்பு மருந்துகள், கோவிட்-19 சிகிச்சைகள் மற்றும் ஆர்எஸ்வி தொடர்பான சில சிகிச்சைகள் நோய் ஆரம்பித்த முதல் சில நாட்களுக்குள் தொடங்கப்பட்டால்தான் சிறப்பாக செயல்படும் என்று நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். ஆஸ்திரேலியாவில் தடுப்பூசி போடுபவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவது மருத்துவ நிபுணர்களை கவலையடைய செய்துள்ளது. குழந்தைகளுக்கான தடுப்பூசி பாதுகாப்பு விகிதமும் குறைந்துள்ளது. அதேபோல் அதிக ஆபத்தில் உள்ள முதியவர்களிடையிலும் காய்ச்சல் தடுப்பூசி செலுத்தும் விகிதம் குறைந்துள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. காய்ச்சல் என்பது சாதாரண சளி அல்ல, அது மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தலாம், சில நேரங்களில் உயிரிழப்பிற்கும் காரணமாகலாம் என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த குளிர்காலத்தில் ஃப்ளூ, கோவிட்-19 மற்றும் ஆர்எஸ்வி ஆகிய மூன்று வைரஸ்களும் ஆஸ்திரேலியாவில் பரவி வருகின்றன. அறிகுறிகள் ஒரே மாதிரி தோன்றினாலும் அவற்றின் தாக்கம் வெவ்வேறாக இருக்கலாம். எனவே அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாமல் உடல் நலம் பாதிக்கப்பட்டால் வீட்டிலேயே ஓய்வெடுத்து தேவையான தடுப்பூசிகளை பெற்று அதிக ஆபத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்க வேண்டும். அறிகுறிகள் கடுமையாக இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது அவசியம். குளிர்காலத்தில் முன்னெச்சரிக்கையே சிறந்த பாதுகாப்பாகும்.
6: நேயர்களே, அடுத்து ஒலிக்கும் விளம்பரங்களை தொடர்ந்து செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் இலங்கை செய்திகளின் தொகுப்பு ஒலிக்க கேட்கலாம்.
7: All across America, Spectrum Business is helping small businesses.

0: businesses do more within their budget. Like in Rochester, we're at this computer coding class where fiber-powered internet keeps ideas flowing free forever. And in Austin, our fast, reliable internet lets this gym stream classes all day.
1: One more, let's go.
0: Free forever. Get business internet advantage free forever when you get 4 mobile lines. Visit spectrum.com/freeforlife to find out how. Spectrum Business.
2: Spectrum Internet is powered by fiber and connected to the premises by coaxial lines. Restrictions apply. Services not available in all areas.
3: SBS Audio.
4: உங்கள் மன உணர்வோடு புரிந்தே ப்ளேயை அழுத்துங்கள்.
5: SBS Chill.
6: SBS Pop Asia. Non-stop Asian pop.
7: Can you describe that feeling for people who haven't experienced it?
8: SBS Hindi உப்லப்த் கர்வாதா है.
4: 60க்கும் மேற்பட்ட மொழிகளில் செய்தி. உங்கள் மன உணர்வை பிரதிபலிக்கும் இசை. உங்களை அப்படியே கட்டி போடும் பாட்காஸ்ட். நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது. SBS Audio ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள்.
5: sbs.com.au/audio.
9: நேயர்களே, செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி தொடர்கிறது. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக இலங்கையில் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் மற்றும் பல்வேறு இடங்களிலும் இடம்பெற்று வரும் LGBTQIA+ சமூகத்தின் சுயமரியாதை நடை, இவை உள்ளிட்ட செய்திகளோடு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக விவரணம் ஒன்றை முன்வைக்கிறார் நமது இலங்கை செய்தியாளர் மதிவாணன்.
10: கடந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பமான நாடாளுமன்ற அமர்வுகள் இன்று வெள்ளிக்கிழமை வரை இடம்பெறுகின்றது. இந்த வார நாடாளுமன்ற அமர்வுகளில் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை அவசரகால சட்டத்தை மேலும் 1 மாத காலத்திற்கு நீடிப்பதற்கான பிரேரணை மீதான விவாதம் இடம்பெற்றது. இந்த விவாதத்தின் முடிவில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரான யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வாக்கெடுப்பை கோரினார். இதனையடுத்து இடம்பெற்ற வாக்கெடுப்பில் அவசர கால சட்டத்தை மேலும் 1 மாத காலத்திற்கு நீடிப்பதற்கு ஆதரவாக 135 வாக்குகளும் எதிராக 7 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினோடு இணைந்து இலங்கை தமிழரசு கட்சியும் எதிராக வாக்களித்தது. அதன் அடிப்படையில் அவசரகால சட்ட நீடிப்பு 128 மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டது. இந்த வாக்கெடுப்பில் 82 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை. இந்த விவாதத்தில் ஆளும் தரப்பிலிருந்தும் எதிரணியிலிருந்தும் பலர் உரையாற்றினார்கள். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என எதிரணியினர், குறிப்பாக எதிரணியிலுள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள். இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினை புகழ்ந்து பேசினால் கூட அது பயங்கரவாதம் இல்லை, அது ஒரு கருத்து என்றதோடு அதனை அவசரகால சட்டத்திற்குள்ளோ அல்லது பயங்கரவாத தடை சட்டத்திற்குள்ளோ கொண்டு வந்து அதனை தடை செய்ய முடியாது என்று குறிப்பிட்டார்.
11: தலைவர் பிரபாகரனை போட்டினாலோ தமிழீழ விடுதலை இயக்கத்தை வந்து புகழ்ந்து கதைச்சாலும் அது பயங்கரவாதம் இல்ல, அது ஒரு கருத்து. அந்த கருத்தை வந்து நீங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு இல்லாட்டி அவசர கால சட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அதை தடை செய்ய முடியாது. அது எந்த அளவுக்கு அதை நீங்கள் செய்ய அனுமதிக்கிறீங்க என்றால், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த சட்டம் சம்பந்தமாக இருக்கிற அறிவின் தன்மை தான் எடுத்து காட்டுதே தவிர வேற எதுவும் இல்லை.
10: இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார்.
12: இந்த நாட்டில் அடக்குமுறை கருவியாக உள்ள பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன்.
10: இதற்கு பதிலளித்து உரையாற்றிய நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார, பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வோம் என்றும் புதிய சட்டவரைவு பணிகள் நிறைவுறும் கட்டத்தில் உள்ளதாகவும் இன்னும் 1-2 மாதங்களில் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பிலும் இந்த வார நாடாளுமன்ற அமர்வுகளில் அதிகம் பேசப்பட்டது. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே பற்றியும் பேசப்பட்டது. சுரேஷ் சலே அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அவருக்காக விசேட பூசைகள் செய்தோம். இதில் யாருக்கு என்ன பிரச்சனை உள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சபையில் கேள்வி எழுப்பினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் நீதிமன்றத்தின் ஊடாக பல விடயங்கள் வெளியாகும் போது ஒரு தரப்பினர் பிரதான சூத்திரதாரியையும் தாக்குதலுக்கு உளவு பார்த்தவர்களையும் பாதுகாக்க போராடுகிறார்கள். உண்மையில் நாடு என்ற ரீதியில் வெட்கப்பட வேண்டும். ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபடுவதாக குறிப்பிட்டு கொண்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு மறைமுக இடையூறு விளைவிக்கின்றார்கள். இக்காரணிகளுக்காகவும் விசாரணைகளை இடைநிறுத்தப் போவதில்லை. குண்டு தாக்குதல்கள் தொடர்பான உண்மை வெகு விரைவில் வெளிவரும் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை எந்த தடைகள் வந்தாலும் நிறுத்தக்கூடாது என இலங்கை கத்தோலிக்க திருச்சபை கோரிக்கை முன்வைத்துள்ளது. புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டிருப்பது விசாரணைகளில் வெளிவந்த சாட்சியங்களின் அடிப்படையிலானது. அவர் கடந்த காலத்தில் நாட்டுக்காக ஆற்றிய சேவைகளை குறிப்பிட்டு தற்போதைய குற்றச்சாட்டுக்களை மூடி மறைக்க இடமளிக்க முடியாது என கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி கொழும்பில் கடந்த செவ்வாய் ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புபட்டவர்களை நீதியின் முன் நிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்தார்.
1: உயிர்த்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் இலங்கை மக்கள். அந்த ரீதியில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது தங்களுடைய சுயநலத்திற்காகவும் அரசிய நோக்கங்களுக்காகவும் இனவாதத்துக்காகவும் மக்களை கொள்வது என்பது மிகவும் ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு செயல். இது திட்டமிட்ட முறையில் நடந்தது உலக அறிந்த உண்மை, இலங்கையில் இருக்கிற எல்லாரும் அறிந்த உண்மை. ஆகவே இதை செய்தவர்கள் நீதியின் முன்னே நிறுத்தி அவர்களுக்குரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று
10: எல்ஜிபிடி கியூஐஏ சமூகத்தில் வாழும் ஒவ்வொருவருக்குமே சமூக பொறுப்பு உண்டு என்பதை உணர்த்துவதற்கும் இச்சமூகத்தினரை சக மனிதர்களாக மதித்து அவர்கள் தங்களுக்குரிய உரிமைகளுடன் ஒடுக்குமுறைகளற்ற வாழ்க்கை வாழ்வதை உறுதிப்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்படும் சுயமரியாதை நடை ஆண்டுதோறும் ஜூன் மாதம் நடைபெறுகின்றது. இம்முறை 5வது தடவையாக யாழ்ப்பாண மண்ணில் மிக எழுச்சியுடன் இந்த சுயமரியாதை நடை இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் பொது நூலகம் முன்பாக ஆரம்பமான நடைபயணம் யாழ்ப்பாண கோட்டையில் நிறைவடைந்தது. இதில் எல்ஜிபிடி கியூஐஏ சமூகத்தினர், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். இன்னொருவருக்காக நாம் அனைவரும் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்நிகழ்வு சமத்துவம், மனித உரிமை மற்றும் பாகுபாடற்ற சமூகத்திற்கான அழைப்பை வலியுறுத்தியது. அனைத்து விதமான ஒடுக்குமுறைகளுக்கும் எதிராக குரல் கொடுக்கும் எமது பயணத்தின் ஓர் அங்கமாக சுயமரியாதை நடை யாழ்ப்பாணத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்ததாக இச்சமூகத்தினர் தெரிவித்தார்கள். சமூகத்தின் அனைத்து தரப்பினரிடமும் சமூக பொறுப்பின் அவசியத்தை வலியுறுத்தவும் எல்ஜிபிடி கியூஐஏ சமூகத்தினர் எதிர்கொள்ளும் பாகுபாடுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாகுபாடற்றதொரு வாழ்விடத்தை உருவாக்குவதே இந்த நடையின் முதன்மை நோக்கமாகும். சுயமரியாதை, சமத்துவம் மற்றும் சமூக நீதி ஆகிய விழுமியங்களை அடிப்படையாக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த சுயமரியாதை நடைபயணத்தில் சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் தம்மோடு கைகோர்த்ததாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். இதில் கலந்து கொண்ட எல்ஜிபிடி கியூஐஏ சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரால் எங்கள் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடப்பட்டது.
3: எங்கள் உரிமைகள் எல்லாம் காக்கப்பட வேண்டும், திருநர்களுக்கான வாய்ப்புகள் வேண்டும். ஏன்னா திருநர்களுக்கான ஜிஎஸ்டி ப்ரோசஸ், திருநர் திருநங்கைகள் இருவருக்குமான பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டும்ன்றதுக்காக திருநர்களும் மனிதர்களே அவர்களும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். எல்ஜிபிடி கவுண்டர் சார்ந்த எல்லாருமே அவர்களுக்கான உரிமையை மட்டும் கேட்கிறோம். சக மனுஷர்களை எங்களையும் மதிச்சு அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை தர வேண்டும் என்று நாங்கள் விழிப்புணர்வு செய்கிறோம்.
10: எதிர்வரும் வாரங்களில் நுவரெலியா மற்றும் கொழும்பிலும் சுயமரியாதை நடை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது எஸ்பிஎஸ் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.
9: செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ்நாட்டில் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயம் என்று போற்றப்பட்ட மூத்த இயக்குனர் பாரதிராஜா மறைவு. தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை துவக்கம். தமிழகத்தில் 5 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல். இவை உள்ளிட்ட செய்திகளோடு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இணைக்கிறார் நமது தமிழக செய்தியாளர் ராஜ்.
13: தமிழ் திரையுலகை அடுத்த உயரத்திற்கு அழைத்துச் சென்ற திரைப்பட இயக்குனர் பாரதிராஜா வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயம் என்று போற்றப்பட்ட மூத்த இயக்குனர் பாரதிராஜாவின் மறைவு தமிழ் திரையுலகை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், தமிழ் சினிமாவை கிராமத்து மண்வாசனைக்கு அழைத்துச் சென்ற புரட்சிகரமான இயக்குனர் இயக்குனர் இமயம் என்று அழைக்கப்பட்ட பாரதிராஜா கடந்த ஜூன் மாதம் 10 அன்று காலமானார். வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் காலமானார். அவரது மறைவு தமிழ் திரையுலகை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய திரையுலகையும் அதிர்ச்சியிலும் துயரத்திலும் ஆழ்த்தியுள்ளது. 1941 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17 தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தில் பிறந்தவர் இயக்குனர் பாரதிராஜா. ஆரம்பத்தில் அரசு பணியில் இருந்த அவர் பின்னர் திரைத்துறையில் இருந்த ஆர்வம் காரணமாக சென்னைக்கு இடம்பெயர்ந்தார். தென் தமிழகத்தின் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து புறப்பட்டு தமிழ் சினிமாவில் நீங்காத இடத்தை பிடித்தார் பாரதிராஜா. தமிழ் திரையுலகில் கிராமிய மனத்தை முதலில் கொண்டு வந்த இயக்குனர் பாரதிராஜா என்றால் அது மிகையல்ல. அவரது முதல் படமான 16 அவரை புகழின் உச்சத்துக்கு கொண்டு சென்றது. 1977 வெளியான 16 திரைப்படம் அவருக்கு சிறந்த இயக்குனருக்கான தமிழக அரசின் விருதை பெற்றுத்தந்தது. கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், மண் வாசனை, நிழல்கள், முதல் மரியாதை, அலைகள் ஓய்வதில்லை, புதுமை பெண், கடலோர கவிதைகள் என்று பல வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர் பாரதிராஜா. தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழிகளிலும் மொத்தம் 44 மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியவர் பாரதிராஜா. இயக்குனராக மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர், கதாசிரியர், நடிகர் என பன்முக திறமைகளை கொண்டவர் பாரதிராஜா. அது மட்டுமல்லாமல் பல புதிய நடிகர்கள் மற்றும் நடிகைகளை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய பெருமையும் பாரதிராஜாவுக்கு உண்டு. திரைத்துறையில் அவர் செய்த சாதனைகளுக்காக கடந்த 2004 அவருக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியது. பாரதிராஜாவின் உடலுக்கு தமிழ் திரைப்பிரபலங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பாரதிராஜாவின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். மேலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இயக்குனர் பாரதிராஜாவின் மறைவுக்கு தங்களுடைய இரங்கலை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் குற்றங்களை தடுக்கவும் பிரத்யோக காவல் படையான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றவுடன் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்ற புதிய திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவித்தார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா கடந்த வாரம் சென்னை ராஜரத்தினம் விளையாட்டரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சேவையை தொடங்கி வைத்தார் தமிழக முதலமைச்சர் விஜய். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்று தேர்தலின் போது கூறினோம் என்றும் அதை செயல்படுத்தும் விதமாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் விஜய். மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்பவர்களை சகித்து கொள்ள மாட்டேன் என்றும் அவர்களுக்கு உரிய கடுமையான தண்டனை காவல்துறையின் மூலம் விரைவாக பெற்றுத்தரப்படும் என்று பேசினார் விஜய். பெண்களின் பாதுகாப்பு விவகாரத்தில் சமூக ஒழுக்கமும் சம்பந்தப்பட்டுள்ளதாக பேசினார் தமிழக முதலமைச்சர்.
14: சோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே இடத்துலதான் வந்து நிக்குது. போதை பொருள் நடமாட்டம் அதை வேரோட பிடுங்கி எறியணும். இது வந்து 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி இந்த பிரச்சனை புதுசா முளைச்சு வந்துடல. இது பல வருஷமா இருக்கிற பிரச்சனை, பல வருஷமா இதை கண்டுக்காம விட்டதுதான் அந்த வேர் இவ்வளவு ஆழமா பரவி இருக்குது. இதை பல வருஷமா கண்டுக்காம விட்டது யாருன்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப அதை பத்தி பேசியும் பிரயோஜனம் இல்லை. இந்த பெண்கள் பெண் குழந்தைகளுக்கான இந்த பாதுகாப்பு இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது சமூக ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு, சமூக ஒழுகல தனி மனித ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. இவ்வளவு நேரம் நான் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டா சொல்லிட்டு இருந்தேன், ஆனா பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன், பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சிக்கவே முடியாது. தண்டனைக்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையா இருக்கும்.
13: தமிழ்நாடு காவல்துறையின் IGயான கே பவனேஸ்வரி பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக புதிதாக தொடங்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இதற்கு முன்பு கோவை மேற்கு மண்டல IGயாகவும் ஊழல் தடுப்பு பிரிவிலும் பணியாற்றியவர் என்பதும் நோக்கத்தக்கது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்து இவ்வாறு பேசினார் பவனேஸ்வரி.
15: சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ், முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு சேஃபான என்வாயர்மெண்ட் இருக்கணும், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்களை முழுமையா தடுக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இதுல இவங்க SSF அதாவது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் இருந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க இருந்து பெண்கள் எங்கெல்லாம் அவங்க நிறைய நடமாடுற இடம், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், IT ஹப்ஸ் மாதிரி தொழிற்சாலைகள் எங்கெல்லாம் பெண்கள் ஒர்க் பண்றாங்களோ அங்கெல்லாமே இவங்க இருந்து போவாங்க, அவங்களோட இன்டராக்ட் பண்ணுவாங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங், கான்ஃபிடன்ஸ் வரணும். அடுத்தது என்னன்னா ப்ரிவென்ட் பண்ணும் எந்த கிரைமும். அதுக்கு இருந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்கெல்லாம் நடைபெறலாம், இல்ல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிற விவரத்தெல்லாம் எடுத்து அங்கேயும் போயிட்டு இந்த மாதிரி நடக்காம என்ன செய்யணும், என்ன செஞ்சா அந்த இடம் இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கறதையும் எல்லாம் பார்த்து அதற்கான நடவடிக்கைகள்.
13: புதிதாக துவங்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை நேரடியாக தமிழக முதலமைச்சரின் கண்காணிப்பின் கீழ் செயல்படும் என்பதும் நோக்கத்தக்கது. தமிழக அரசியல் தொடர்பான ஒரு செய்தி, தமிழகத்தில் காலியாக உள்ள 5 சட்டசபை தொகுதிகளுக்கு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இடைத்தேர்தல் நடைபெறும் என்று கணிக்கப்படுகிறது. இது தமிழக அரசியலில் பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த 17வது சட்டசபை தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற அக்கட்சியின் தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என்று 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பின்னர் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார் விஜய். இதனால் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் அதிமுக வெற்றி பெற்ற 4 தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் திடீரென்று தங்களுடைய சட்டமன்ற பதவிகளை ராஜினாமா செய்தனர். மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 4 தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ததால் அந்த தொகுதிகளும் காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்திய தேர்தல் விதிகளின்படி ஒரு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டால் அந்த நாளிலிருந்து 6 மாதத்திற்குள் அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதன்படி இந்த 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான முன் தயாரிப்பு பணிகளை தேர்தல் அதிகாரிகள் செய்து வருவதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த 5 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் இந்த 5 தொகுதிகளில் விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறும் என்றும் கணிக்கப்படுகிறது. இது SBS தமிழ் வானொலியின் தமிழக செய்தியாளர் ராஜ்.
9: இத்துடன் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். நீங்களும் கேளுங்கள், பிறருக்கும் அறிமுகம் செய்யுங்கள். தொடரும் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது ரெட் வெல்வெட் கேக் செய்முறையை விளக்கும் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு. அதோடு பெட்ரோல், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், வீட்டு வாடகை, மோட்கேஜ் மற்றும் பிற செலவுகள் அதிகரித்துள்ள நிலையில் நிதி அழுத்தத்தை சமாளிக்க உதவும் இலவச சேவைகள் பற்றிய விரிவான விவரணமும் ஒலிக்க உள்ளது. ஆகவே தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள்.
16: Starting a new life in Australia isn't easy.
17: A lot of companies have rejected me.
18: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've give up.
16: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
19: Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
20: SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
4: இணையத்தின் உங்கள் வாசல் பக்கம் sbs.com.au/tamil என்றிருக்கட்டுமே. சுட சுட செய்திகள், பொழுதுபோக்குகள் என்று அனைத்தும் கலந்த கலவை sbs.com.au/tamil. SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? SBS தமிழின் ஃபேஸ்புக் ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன். மொபைல், இணையம், வானொலி என்று பல வழிகளில் உங்களை வந்தடைகிறது SBS தமிழ்.
9: நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக பிரபல சமையல் கலை மற்றும் கேக் வடிவமைப்பு நிபுணர் சாந்தா ஜெயராஜ் அவர்கள் இன்று ரெட் வெல்வெட் கேக் செய்முறையை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். அவரோடு உரையாடுகிறார் ரேணுகா துரைசிங்கம். நேயர்களே, இந்நிகழ்ச்சி ஒரு மறு ஒலிபரப்பு.
21: வணக்கம் திருமதி சாந்தா ஜெயராஜ் அவர்களே.
22: வணக்கம் ரேணுகா. மீண்டும் அனைவரையும் சந்திப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது.
21: சரி, இன்றைக்கு எங்களுக்கு என்ன ரெசிபியோடு வந்திருக்கிறீர்கள்?
22: இன்று நான் ரெட் வெல்வெட் கேக் செய்வதாக இருக்கிறேன்.
21: நிறைய பேருக்கு பிடித்ததாக இருக்கும், நிறைய பேர் சாப்பிட வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். நானும் கூட நினைத்திருக்கின்றேன். தேவையான பொருட்கள் என்னென்ன என்று சொல்லுங்கள்.
22: சரி, ரெட் வெல்வெட் கேக் செய்ய தேவையான பொருட்கள் நேயர்கள் குறித்து கொண்டால் நல்லது என நினைக்கிறேன். முதலாவதாக, மிக பெரியதாகவும் இல்லாமல் மிகவும் சிறியதாகவும் இல்லாமல் ரெண்டு அளவான பீட்ரூட் கிழங்குகள், 170 கிராம் பட்டர், அதாவது ஒரு 3/4 கப் அளவு பட்டர் எடுத்துக்கொள்ள வேண்டும். மோர் 180 மில்லி லிட்டர். மோர் வந்து இங்கு பட்டர் மில்க் என்று கேட்டால் கடைகளில் கிடைக்கும், அதாவது இது ஒரு 3/4 கோப்பை உங்களுக்கு தேவைப்படுகிறது. மோர் வந்து இங்கு கடைகளில் கிடைப்பது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், ஒரு 1/4 கோப்பை தயிருடன் நன்றாக தண்ணீரை கலந்து மோர் தயார் செய்து கொள்ளலாம். அதாவது ஒரு பிளெண்டரில் போட்டு நன்றாக அடித்து மோர் போல அதை தயார் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக, ஒரு பெரிய எலுமிச்சம் பழத்தின் சாறு, மற்றது வெள்ளை வினிகர் 2 தேக்கரண்டிகள், வெனிலா எசன்ஸ் 1/2 தேக்கரண்டிகள், மைதா மாவு அதாவது பிளெயின் ஃப்ளவர் 200 கிராம், கொக்கோ பவுடர் 3 மேசைக்கரண்டிகள், பேக்கிங் பவுடர் 1/4 தேக்கரண்டிகள், உப்பு 1 தேக்கரண்டி, அப்பச்சோடா 1/2 தேக்கரண்டி. இங்கு நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக கவனிக்க வேண்டும், பேக்கிங் பவுடர் வேறு, அப்பச்சோடா வேறு என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சர்க்கரை, அதாவது சுகர் 1¼ கோப்பை, நன்றாக மிக்சியில் இதை பொடி செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் கேஸ்டர் சுகர் உபயோகப்படுத்தலாம். முட்டை 3. இந்த கேக்குக்கு தேவையான ஐசிங் லெமன் சுவை உடையதாக இருந்தால், அதாவது கொஞ்சம் புளிப்பானதாக இருந்தால் சுவையாக இருக்கும். எனவே லெமன் ஐசிங் செய்ய தேவையான பொருட்களை உங்களுக்கு இப்போது தருகிறேன், அதையும் இப்பொழுதே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஐசிங் சுகர் 500 கிராம், பட்டர் 250 கிராம், லெமன் சாறு 3 அல்லது 4 மேசைக்கரண்டிகள், வெனிலா எசன்ஸ் 2 தேக்கரண்டிகள். இவ்வளவு பொருட்களும் இந்த லெமன் ஐசிங் செய்ய தேவையானவை. இந்த பொருட்களை, அதாவது ஐசிங் சுகர், பட்டர், லெமன் சாறு, வெனிலா எசன்ஸ் ஆகியவற்றை ஒரு பாத்திரத்தில் போட்டு கேக் அடிக்கும் கருவியினால் நன்றாக கலந்து வைத்துக் கொள்ளுங்கள்.
21: சரி, தேவையான பொருட்களை பார்த்துவிட்டோம், இப்போது செய்முறையை குறிப்பிடுங்கள்.
22: கேக் ஓவனை 350 பாகை ஃபாரன்ஹைட் அல்லது 180 பாகை சென்டிகிரேட்டில் சூடாக்கி கொள்ள வேண்டும். பீட்ரூட்டை நன்றாக கழுவிய பின்னர் அலுமினியம் ஃபாயிலில் சுற்றி ஏறக்குறைய 1 மணி நேரம் பேக் செய்யுங்கள். ஒரு கத்தியினால் குத்தி பார்க்கும் போது சுலபமாக அதில் கத்தி இறங்கினால் பீட்ரூட் தயாராகி விட்டது என்பது அர்த்தம். பீட்ரூட் நன்கு ஆறிய பிறகு அதன் தோலை உரித்து கொள்ளுங்கள். இந்த செய்முறை, அதாவது இந்த பீட்ரூட்டை பேக் செய்து தோல் உரித்து வைத்துக் கொள்கின்ற இந்த செய்முறையை நீங்கள் ஒரு நாள் முன்னதாக கூட செய்து வைத்துக் கொள்ளலாம். இதனால் நீங்கள் நேரம் நிறைய மிச்சம் பிடிப்பதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கின்றது. அடுத்து 9 அங்குல விட்டமுடைய 2 வட்ட வடிவமான அல்லது சதுர வடிவமான கேக் டின்களை, அதாவது கேக் ட்ரேகளை உள்பகுதியிலும் பக்கங்களிலும் பட்டரை நன்றாக தடவி பின்னர் கொஞ்சமாக மாவு தூவி தயார் செய்து கொள்ளுங்கள். இந்த முறை உங்களுக்கு நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன் இதற்கு முன்னதாக. அதாவது ஒரு கேக் நீங்கள் பேக் செய்யும் போது, அதாவது லைட் கேக், பட்டர் கேக், சாக்லேட் கேக், இது போன்ற லைட் கேக்குகள் பேக் செய்யும் போது நீங்கள் எப்பொழுதுமே ஒரு டின் தயார் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதில் பட்டர் பூசி அதன் மேல் மாவு தூவி அதை நன்றாக தட்டி கொட்டிவிட வேண்டும். சாதாரணமாக லைட் கேக் செய்யும் போது இப்படி செய்யலாம், ஆனால் நீங்கள் ஃப்ரூட் கேக் பேக் செய்யும் போது வேறு விதமாக இந்த கேக் டின்னுகளை நீங்கள் லைன் செய்ய வேண்டும். அது இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். பீட்ரூட்டை சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்து அதில் 1 கப் அளவை ஒரு ஃபுட் ப்ரொசஸரில் அல்லது மிக்சியில் போட்டு, அதாவது வெட்டிய பீட்ரூட்டில் 1 கப்பை அளந்தெடுத்து அதை மிக்சியில் போட்டு அதனுடன் மோர், எலுமிச்சஞ்சாறு, வினிகர், வெனிலா எசன்ஸ் ஆகியவற்றை சேர்த்து ஒரு கூழ் போல அரைத்து கொள்ள வேண்டும். மைதா மாவு, கொக்கோ பவுடர், உப்பு, பேக்கிங் பவுடர், அப்பச்சோடா ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து தனியாக வேறாக அதை சலித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ஒரு பைரெக்ஸ் அல்லது ஒரு செரமிக் அல்லது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் பட்டர் சர்க்கரை இரண்டையும் சேர்த்து கேக் அடிக்கும் கருவியினால் நன்றாக அடிக்க வேண்டும். நான் குறிப்பிட்டு இந்த பாத்திரங்களை பற்றி கூறுவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் சிலர் அலுமினியம் பாத்திரங்களில் கேக்கே அடிப்பார்கள். அலுமினியம் பாத்திரத்தில் கேக் அடிக்கவே கூடாது. அதே போல இன்றைய காலகட்டத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் உபயோகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று எங்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள். எனவே பிளாஸ்டிக் பாத்திரத்தில் கூட நீங்கள் கேக் அடிப்பதை தவிர்ப்பது நல்லது என்பது என்னுடைய கருத்து. அதனால் நீங்கள் ஒரு பைரெக்ஸ் அல்லது செரமிக் அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது சில்வர் பாத்திரம் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நீங்கள் அடித்துக் கொள்ளலாம். இப்போது நீங்கள் முட்டைகளை ஒவ்வொன்றாக சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும். தயாராக வைத்திருக்கும் மாவு கலவை, பீட்ரூட் கலவை இரண்டையும் மாறி மாறி இந்த பட்டர் சர்க்கரை முட்டை கலவையுடன் கலந்து கொள்ள வேண்டும். அதாவது பட்டர் சர்க்கரை முட்டை மூன்றையும் கலந்த அந்த கலவையினுள் மாவு கலவையையும் பீட்ரூட் கூழ் கலவையையும் மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்க்க வேண்டும். தயாராக வைத்திருக்கும் கேக் ட்ரே இரண்டிலும் சமமாக இந்த கலவையை பிரித்து ஊற்ற வேண்டும். அதாவது நீங்கள் இந்த கலவையை அதற்கு ஊற்றுவதற்கு முன்னர் வெனிலா எசன்ஸ் எதுவும் போடுவதாக இருந்தால் அதையும் நீங்கள் பார்த்து போட்ட பின்னர் தயாராக வைத்திருக்கும் கேக் ட்ரே இரண்டிலும் சமமாக கலவையை பிரித்து ஊற்றுங்கள். 350 பாகை ஃபாரன்ஹைட் அல்லது 180 பாகை சென்டிகிரேட் அளவுக்கு சூடேற்றப்பட்ட ஓவனில் தான் இந்த கேக் பேக் செய்யப்பட வேண்டும். சாதாரணமாகவே இதற்கு முன்னரும் நான் சொல்லியிருக்கிறேன், பட்டர் கேக் போன்ற லைட் கேக்குகள் பேக் செய்யும் போது எப்பொழுதுமே ஓவன் வந்து 350 பாகை ஃபாரன்ஹைட் அல்லது 180 பாகை சென்டிகிரேட் அளவுக்கு தான் நீங்கள் சூடேற்ற வேண்டும். ஏறக்குறைய 25 தொடக்கம் 30 நிமிடங்களுக்கு இந்த கேக்கை நீங்கள் பேக் செய்யலாம். இது எதனால் என்றால், இந்த கேக் கலவையை நீங்கள் இரண்டாக பிரித்துக் கொள்கிறீர்கள். கேக் வந்து கலவையின் அளவு அதிகமாக இருந்தால் அந்த கேக் வந்து பேக் ஆவதற்கு அதிக நேரம் எடுக்கும். அப்பொழுது 45 தொடக்கம் 1 மணி நேரம் கூட எடுக்கலாம். ஆனால் இந்த கேக்கினை நீங்கள் கலவையை இரண்டாக பிரித்து விட்டீர்கள். அது இரண்டு பாத்திரங்கள் இருப்பதால் அந்த ஒவ்வொரு பாத்திரமும் சூடாகி பேக் ஆகுவதற்கு 25 தொடக்கம் 30 நிமிடங்கள் தாராளமாக போதும். இப்போது பேக் செய்யப்பட்ட கேக் இரண்டும் நன்றாக ஆறிய பின்னர் ஒரு கேக்கினை ஒரு தட்டில் வைத்து தயாராக இருக்கும் ஐசிங்கின் ஒரு பகுதியை கேக்கின் மேல் பூச வேண்டும். அதாவது கேக்கில் ஐசிங் போடுவதற்கு முதல் கேக் வந்து நன்றாக ஆறிவிட்டது என்று நீங்கள் தெரிந்த பிறகே அந்த கேக்கில் ஐசிங் பூச வேண்டும், அல்லது ஐசிங் கரைந்துவிடும். கேக்கை தட்டில் வைத்து அதன் மேல் ஐசிங் பூசிய பிறகு மற்ற கேக்கினை அதன் மேல் வைத்து அதன் மேலும் ஐசிங் பூச வேண்டும். விரும்பினால் அந்த கேக்கின் பக்கங்களிலும், அதாவது ஐசிங் மிகுதியாக இருந்தால் அந்த கேக்கின் பக்கங்களிலும் ஐசிங்கை பூசி நீங்கள் ஒரு டீ கேக்காக இதை பரிமாறலாம். அதாவது இந்த ரெட் வெல்வெட் கேக்கை நீங்கள் சாதாரணமாக காபி அல்லது தேநீர் அருந்தும் போது மாலை வேளைகளில் ஒரு துண்டு கேக் வெட்டி இது போல அலங்கரித்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அல்லது ஒரு பிறந்த நாள் வைபவம் அல்லது ஒரு என்கேஜ்மெண்ட் கல்யாணம் போன்ற வைபவங்களுக்கு நீங்கள் இதை தயார் செய்யும் போது முறையாக இந்த கேக்கினை நீங்கள் அலங்கரிக்க வேண்டும். எனவே இந்த ரெட் வெல்வெட் கேக் எப்படி செய்வது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தயவு செய்து எல்லோரும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து விட்டு உங்களுடைய அபிப்பிராயங்களையும் கூறுங்கள்.
21: மிக்க நன்றி சாந்தா ஜெயராஜ் அவர்களே, கேட்கவே சுவையாக இருக்கின்றது. நிச்சயம் செய்து பார்த்து விட்டு சொல்கின்றோம். நன்றி.
22: நிச்சயமாக எனக்கும் இது உங்களுக்கு மிகவும் பிடித்த கேக் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் தான் முதலில் இதை செய்து பார்த்து எனக்கு சொல்ல வேண்டும்.
21: நிச்சயமாக, மிக்க நன்றி.
22: மிக்க நன்றி.
0: பிரபல சமையல் கலை மற்றும் கேக் வடிவமைப்பு நிபுணர் சாந்தா ஜெயராஜ் அவர்கள் ரெட் வெல்வெட் கேக் செய்முறையை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். அவரோடு உரையாடியவர் ரேணுகா துரைசிங்கம்.
2: Starting a new life in Australia isn't easy.
6: A lot of companies have rejected me.
18: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've give up.
2: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
23: Your program will resume shortly. You're listening to SBS Audio. We are currently in an ad break. Your program will resume shortly.
24: SBS Audio ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் SBS தமிழின் ஃபேஸ்புக்.
0: மக்கள் பெட்ரோல் நிலையங்களில் அதிகம் பணம் செலுத்த வேண்டிய நிலையில் உள்ள அதே நேரத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், வீட்டு வாடகை, மோட்கேஜ் மற்றும் பிற செலவுகளும் அவர்களுக்கு அதிகரித்துள்ளன. நிதி அழுத்தத்தை சமாளிக்க உதவும் இலவச சேவைகள் பற்றி சாஹில் மக்கா தயாரித்த விவரணத்தை தமிழில் தயாரித்து வழங்குகிறார் ரேணுகா துரைசிங்கம்.
25: ஆஸ்திரேலியாவின் ரீட்டெயில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் தொடர்ந்து அழுத்தத்தில் உள்ளன.
5: அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக இந்த நிலை உருவானது. பல ஆஸ்திரேலிய குடும்பங்களுக்கு இந்த அழுத்தம் இரட்டிப்பாகியுள்ளது. காரணம், ரிசர்வ் வங்கி RBA வட்டி வீதத்தை மீண்டும் உயர்த்தியமை. மக்கள் பெட்ரோல் நிலையங்களில் அதிகம் பணம் செலுத்த வேண்டிய நிலைமையில் உள்ள அதே நேரத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், வீட்டு வாடகை, வீட்டு மோர்கேஜ் மற்றும் பிற செலவுகளும் அவர்களுக்கு அதிகரித்துள்ளன. இந்த விவரணத்தில் நிதி அழுத்தத்தை சமாளிக்க உதவும் இலவச சேவைகள் பற்றி பார்க்கலாம். மெல்பர்ன் குடியிருப்பாளர் இம்தியாஸ் அகமட் தகவல் தொழில்நுட்பத் துறையில் முழு நேரமாக பணியாற்றுகிறார். ஆனால் தனது குடும்பத்தை ஆதரிக்க வார இறுதிகளிலும் இரவுகளிலும் டாக்ஸி மற்றும் ரைட் ஷியா வாகன ஓட்டுநராகவும் பணியாற்றுகிறார்.
7: One job is not enough for their, you know, survival. My car, unfortunately, take diesel, and where I used to spend around $103, $105, now it's gone up to around $160, which doesn't, like, you know, really help me. So things are quite tough for everyone.
5: எரிபொருள் விலை அதிகரிப்பு மட்டும் பிரச்சினை அல்ல. பயணிகள் குறைவு, பிளாட்ஃபார்ம் கமிஷன் அதிகரிப்பு மற்றும் அன்றாட வாழ்க்கை செலவுகள் அதிகரிப்பு என அனைத்தும் சேர்ந்து ஓட்டுநர்கள் வருமானம் மீட்டுவதை கடினமாக்குகிறது என இம்தியாஸ் அகமட் கூறுகிறார்.
7: The other day I just went to the airport to pick up my ride, like, you know, been sitting there for nearly 4 hours, didn't get anything. 1:30, 2 o'clock in the morning, just come back home empty. I could have been spending time with my family, but I was just trying to make my living.
5: இம்தியாஸ் அகமட் தற்போது நேஷனல் டெட் ஹெல்ப்லைன் தேசிய கடன் உதவி மையத்தை அணுகுவது குறித்து பரிசீலித்து வருகிறார். இது ஆஸ்திரேலியா முழுவதும் கிடைக்கும் ஒரு இலவச, சுயாதீன மற்றும் ரகசியமான சேவையாகும். இந்த உதவி மையம் நிதி நெருக்கடியை எதிர்கொள்ளும் மக்களை நிதி ஆலோசகர்களுடன் இணைக்கிறது. அந்த ஆலோசகர்கள் மக்களுக்கு இருக்கும் உரிமைகளை விளக்கி அவர்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடுவார்கள். பலர் இப்போது தங்கள் வருமானத்தில் பெரும் பகுதியை எரிபொருள் மற்றும் உணவு போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவிடுவதால் மற்ற முக்கிய செலவுகளுக்கு மக்களிடம் பணம் குறைவாகவே எஞ்சுகிறது என்கிறார் நேஷனல் டெட் ஹெல்ப்லைனை சேர்ந்த விக்கி ஸ்டாஃப்.
8: At the moment, we're hearing from a lot of people who are really stressed about their mortgage repayments. That's our number one call that we receive. But we also hear from people who are struggling with credit card debt. They owe money to the tax office, also electricity debt and car loans as well.
5: ஒரு வங்கி அல்லது கடன் வழங்குநரிடமிருந்து ஒரு ஃபைனான்சியல் ஹார்ட்ஷிப் அரேஞ்ச்மெண்ட், நிதி நெருக்கடி கால ஏற்பாட்டை கோருவதற்கு தங்களுக்கு உரிமை உண்டு என்பதை பலர் உணர்வதில்லை என்றும் விக்கி ஸ்டாஃப் கூறுகிறார். குறிப்பாக ஒரு ஃபைனான்சியல் ஹார்ட்ஷிப் அரேஞ்ச்மெண்ட் என்பது சில காலத்திற்கு செலுத்த வேண்டிய தவணை கட்டணங்களை நிறுத்துவது போன்றதாக இருக்கலாம், அல்லது குறைந்த தொகை ஒன்றை நீண்ட காலத்திற்கு செலுத்தும் ஒரு திட்டமாக இருக்கலாம் என அவர் விளக்குகிறார்.
8: A financial hardship arrangement could be something like a pause on repayments for a little while. It could be a payment arrangement where they pay off a smaller amount over a longer period of time. There's actually quite a few different options available to people, and that's what financial counselors can talk about.
5: ஒரு நபரின் நிதி நிலைமையை புரிந்து கொண்ட பிறகே சரியான ஆலோசனையும் நடைமுறை தீர்வுகளும் வழங்க முடியும் என்று விக்கி ஸ்டாஃப் வலியுறுத்துகிறார்.
8: We will talk to people about what their income is, what their expenses are, what their assets and their liabilities are. And it's only when we do that that we can get a good idea of the best options to help them get through that financial hardship.
5: National Debt Helpline-ஐ தொடர்பு கொள்ள 3 வழிகள் உள்ளன. 1800-007-007 என்ற எண்ணை அழைக்கலாம், அல்லது ndh.org.au என்ற இணையதளத்தை பார்வையிடலாம், அல்லது இணையதளத்தில் உள்ள லைவ் சாட் சேவையை பயன்படுத்தலாம். ஆங்கிலத்தை தவிர வேறு மொழி பேசுபவர்களுக்கு அழைப்பின் போது இன்டர்பிரேட்டர் உதவியை ஏற்பாடு செய்ய முடியும். சில நேரங்களில் அழைப்பில் இணைவதற்கு காத்திருக்க வேண்டியிருக்கும் என்று விக்கி ஸ்டாஃப் கூறுகிறார். ஆனால் அழைப்பு செல்லவில்லை என்றால் பின்னர் மீண்டும் முயற்சிக்கவும் அல்லது லைவ் சாட் போன்ற மற்ற வழிகளை பயன்படுத்தவும் என்று அவர் அறிவுறுத்துகிறார். மக்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிற இலவச உதவிகளையும் பரிசீலித்து பார்க்குமாறு ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இதில் சல்வேஷன் ஆர்மியின் மணிகேயா சேவை, சில ஆங்கிலிகேயா நிதி ஆலோசனை சேவைகள், கம்யூனிட்டி லீகல் சென்டர்ஸ், மொப் ஸ்ட்ராங் டெட் ஹெல்ப் மற்றும் ஃபைனான்சியல் ரைட்ஸ் லீகல் சென்டர் ஆகியவை அடங்கும்.
0: மக்கள் பெட்ரோல் நிலையங்களில் அதிகம் பணம் செலுத்த வேண்டிய நிலைமையில் உள்ள அதே நேரத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், வீட்டு வாடகை, மோட்கேஜ் மற்றும் பிற செலவுகளும் அவர்களுக்கு அதிகரித்துள்ளன. நிதி அழுத்தத்தை சமாளிக்க உதவும் இலவச சேவைகள் பற்றி சாஹில் மக்கார் தயாரித்த விவரணத்தை தமிழில் தயாரித்து வழங்கியவர் ரேணுகா துரைசிங்கம். கடந்த புதன்கிழமை காலமான இயக்குனர் இமயம் என போற்றப்பட்ட இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் பல மண் வாசனை படங்களை இயக்கியுள்ள போதிலும் அவர் சிகப்பு ரோஜாக்கள் போன்ற த்ரில்லர் படங்களையும் இயக்கியுள்ளார். அந்த வகையில் அவர் இயக்கத்தில் வெளிவந்து அதிகம் கவனம் பெறாத த்ரில்லர் திரைப்படமான பொம்மலாட்டம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஹிமேஷ் ரேஷம்யா இசையில் அப்சார் ஸ்னேகா பந்த் இணைந்து பாடும் பாடல்.

நல்லது நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் வானலையில் சந்திக்கும் ஆவலோடு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் செல்வி இன்பசேகரன். வணக்கம் நேர்களே.